பின்னர் நேற்றம் அறிவித்த நேர்கள் மேம்பட்டு கிடைக்கிற சமத்தாச்ச பிரசரண ஆகாஷ்வாணி அகமதாபாத் வடோதரா ராஜ்கோட் பூஜ் கேந்திர பற்றி கருவாமல் அபியோகம்.